ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ ஹர சிவ சங்கர.

சரி சரிமபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நிதா நி

சரி சரி சரி மவ ரிம ரிம ரிமபனி மவ மவ மவனி தான் சரி தனி பபனி நினைப்பான் சரி தரி சதரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரி

சரி சரி மபம் ரிம ரிமபனி மபம் மபனிதம் நித நிதம் நித நினி நிபம் மப நினி நிபம் மபம் மப.

சரி சரி சரி மவ ரிம ரிம ரிமபனி மவ மவ மவனி தான் பபபனி நினைப்பான் சதரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரிதிரி